0: வணக்கம் துரைசாமி. மிகவும் சந்தோஷமான ஒரு தருணம். நவராத்திரியின் ஆரம்பம், இரண்டாவது நிவி பிள்ளை அவர்களுக்கு நொபெல் பீஸ் பிரைஸ் கிடைத்தது. நம்முடைய சவுத் ஆப்பிரிக்கன் ஜனங்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு தருணம். அங்கே பல நாள் வாழ்ந்த சந்தோஷத்தில் நிவி பிள்ளை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைத்தது போல் தோன்றுகிறது. வாழ்க வளமுடன். மேலும் நவராத்திரி ஆரம்ப தினமான இன்று சவுத் ஆப்பிரிக்கா, போட்ஸ்வானா, லெசோத்தோ, ஸ்வாசிலாந்து, ஜிம்பாப்வேயில் உள்ள என்னுடைய எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களுடன். ப்ரொஃபஸர் ரங்கநாதன் ஐயர், பெங்களூர், இந்தியா.
1: வணக்கம் ஸ்ரீ தனசீலந்தர் சாமி. I trust you well. You had a lovely week. Looking forward to Kudumpakkam. Awesome with all your lovely songs.

0: நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.
1: அண்ணே அண்ணே சிப்பாயண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.
0: அத சொன்னா வெக்க கேடு.